0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
3: நிகழ்ச்சியில் இப்போது
4: பி வரமூர்த்தி அவர்கள் நாகஸ்வர இசை வழங்குகிறார். அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் தவில். பிரணமாமிய கவுளராகத்தில் அமைந்த மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம் ஆதித்தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்தி இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: நிகழ்ச்சியின் போது பி வரமூர்த்தி அவர்கள் நாகஸ்வர இசை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் தவில். தொடர்ந்து தோடி ராகத்தில் அமைந்த ஜெய்சின்னதல்ல தியாகராஜர் கீர்த்தி ஆதித்த ஆழம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: நிகழ்ச்சியில் இதுவரை பி வரமூர்த்தி அவர்கள் நாகஸ்வர இசை வழங்கினார். அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் தவில்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம் ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: தேவி பூர்ண மந்தால காமாட்சி தன்யாசி ராகம் ஆதிதாளம் ஸ்வீய ரச்சனா.
1: யூ வில் நவ் லிசன் டு எ செல்ஃப் கம்போஸ்ட் கிருதி தேவி பூர்ண மந்தால காமாட்சி என் ராக் தன்யாசி செட் டு ஆதிதாள்.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை. இப்பொழுது டி ஆர் மகாலிங்கம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். சித்தூர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாலக்காடு கே குஞ்சுமணி அவர்கள் மிருதங்கம், ஆர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி ராவ் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக சனி தோடி ஹரிகம்போஜி ராகம் ஆதி தாளத்தில் தியாகராஜர் கீர்த்தனை.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a flute recital by T.R. Mahalingam. He begins with Sani Todi in Rag Hari Kamboji set to Adital, a composition by Thyagaraja.

0: இக்க நன்னு என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை பைரவி ராகம் ஆதி தாளம்.
1: யூ கேன் நவ் லிசன் டு தியாகராஜ கீர்த்தனை இக்க நன்னு இன் ராக் பைரவி செட் டு ஆதி தாள்.

0: ராகம் டிடிஹெச்சில் டி ஆர் மகாலிங்கம் அவர்களின் புல்லாங்குழலிசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். சித்தூர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாலக்காடு கே குஞ்சுமணி அவர்கள் மிருதங்கம், ஆர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி ராவ் அவர்கள் கட்டம். நிறைவாக காம்போஜி ராகத்தில் அமைந்த ராகம் தானம் பல்லவி ஆதிதாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a flute recital by T.R. Mahalingam. He is accompanied on the violin by Chittur Gopalakrishnan, on the Mridangam by Palgat K. Kunjumani, and on the Gattam by R.S. Krishnamurthy Rao. T.R. Mahalingam concludes his flute recital with Ragam Thanam Pallavi in Ra Kamboji set to Aditala.

0: ராகம் டிடிஎச்சில் இதுவரை டி ஆர் மகாலிங்கம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள். சித்தூர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாலக்காடு கே குஞ்சுமணி அவர்கள் மிருதங்கம், ஆர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி ராவ் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஎச் 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பில் எந்நேரமும் இந்திய இசை உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you are listening to a flute recital by T.R. Mahalingam. He was accompanied on the violin by Chittur Gopalakrishnan, on the Mridangam by Palgad K. Kunjamani, and on the Ghatam by R.S. Krishnamurthy Rao. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime,

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி கத்ரி கோபால்நாத் அவர்களின் சாக்சோபோன் இசை கேட்கலாம். பக்கவாத்தியங்கள் ஏ கன்னியாகுமரி அவர்கள் வயலின், ஹரித்வார மங்கலம் ஏ கே பழனிவேல் அவர்கள் தவில், பி எஸ் புருஷோத்தமன் அவர்கள் கஞ்சீரா, பி ராஜசேகர் அவர்கள் மோர்சிங். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். We now bring you a saxophone recital by Kadri Shri Gopalnath. He is accompanied by Sushri A.

கன்னியாகுமரி ஆன் த வயலின், ஹரித்வார மங்கலம் ஸ்ரீ ஏ கே பழனிவேல் ஆன் த தவில், ஸ்ரீ பி எஸ் புருஷோத்தமன் ஆன் த கஞ்சீரா அண்ட் ஸ்ரீ பி ராஜசேகர் ஆன் த மோர்சே. நிகழ்ச்சியில் தொடக்கமாக வாசுதேவயனி தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் கல்யாணி, ஆதிதாளம். த கான்சர்ட் பிகின்ஸ் வித் வாசுதேவயனி கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் கல்யாணி செட் டு ஆதிதாள்.

இனி சொகசுகா மிருதங்க தாளமோ, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் ஸ்ரீரஞ்சனி, ரூபக தாளம். லிசன் நவ் டு சொகசுகா மிருதங்க தாளமோ, கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் ஸ்ரீரஞ்சனி, செட்டு தாள் ரூபக்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கத்ரி கோபால்நாத் அவர்கள் வாசித்துள்ள சாக்ஸபோன் இசை. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் ஏ கன்னியாகுமரி அவர்கள் வயலின், ஹரித்வார மங்கலம் ஏ கே பழனிவேல் அவர்கள் தவில், பி எஸ் புருஷோத்தமன் அவர்கள் கஞ்சீரா, பி ராஜசேகர் அவர்கள் மோகர்சிங். This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a saxophone recital by Kadri Shri Gopalnath. He is accompanied by Sushri A. Kanyakumari on the violin, Haridwara Mangalam Shri A. K. Palaniwel on the tavil, Shri B. S. Purushottaman on the kanjira, and Shri B. Rajashekar on the morsing. Ini Manavyala Kinjara, Tyagarajar Kirtane, Ragam Nadina Kanti, Adi Thalam. Listen now to Manavyala Kinjara, composed by Saint Tyagaraja, in Rag Nalina Kanti, set to Adi Thal.

கத்ரி கோபால்நாத் அவர்களின் சாக்சபோன் இசை. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் ஏ கன்னியாகுமரி அவர்கள் வயலின், ஹரித்வார மங்கலம் ஏ கே பழனிவேல் அவர்கள் தவில், பி எஸ் புருஷோத்தமன் அவர்கள் கஞ்சீரா, பி ராஜசேகர் அவர்கள் மோகர்சிங். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You are listening to a saxophone recital by Kadri Shri Gopalnath. He was accompanied by Sushri A. Kanyakumari on the violin, Haridwara Mangalam Shri A. K. Palanivel on the tabil, Shri B. S. Purushottaman on the kanjira, and Shri B. Rajashekar on the morsing. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.